மக்களையொற்றி கசத்து சுக்கூரல்லாய் சுக்கூரல்லாய் சுக்கூரல்லாய் சுக்குரன் முத்தையபன் خاتيب غير الخلق بالخلق والخلق خدمتا

0: சுனுபுரம் மோவகனி கெப்புக்கு நோனோன் டேக் சமுவல்லியு மணியால் மண்க டெக்லாரே கேர் கொன் ஃபிலிக்ஸ் ஃபார் அக்காயவி ஞாபகம் நோனோனையும் சிரிஞ்சுவா செமுய் வல்லியு யல்ல கொன் சுனுபுரம் லஞ்சு டெக்லாரே கேர் கம்னா புனிஞ்சு வைக்கி எபிசோட் பிட்டோப்பிச்சு பி முய் பச்சு பிட்டோப்பிச்சு பி nga xamanteni bi moy muju Félix Faure da nañu xamni li wolof yox naan bak nga ndiak mom Félix Faure bak na ndiak kon bokk yi patch bi di ñew ci la do ñew ak yeen ci Félix Faure jëf yi nga xamanteni bi ñi ngi ko doon jëf mu and ci ak ñi ko doon jëf lan la ko ci sunu borom fay kon da ngeen nuy top ci ñentelu patch bi nu ñew ak yeen indil leen Félix Faure fa mu muju kon ñoo ngi leen di sante di leen gëreem di leen jox dox dajé ci episode bi top ci bi di leen sante di leen gëreem jara ngeen jox
1: wala ci wéru gammo ak ci wéru safal tay ji nak ñu del sawat ak yeen ci wéru safar ni ma ko baxo and ak bokk julit yépp ak bokk talibi yi ngir du ko dundale wéer wi waye di ci dundu yit ci wéer wi di ci dundu sëriñ bi ngir gën ci xamlé wat sëriñ bi jaaré ko ci mag ñi nga xamné ño nekkon ak mom taqawon ak mom waye bind ci mom ad yi yep yit mo diko and ak ñun xam ngeen ne tereb Cheikh Abdul Basir bi mom bobu batay min na baaxil khadim ag gutoon baren di yit insha Allah mom lay andat ak ñun Cheikh Mahmoud El Bassir mom Cheikhul Khadim bokku ci ñinga xamne ci ñebotuk serign bi ci mujuk serign bi ñi ci gënono taxok serign bi mom Cheikh Mahmoud El Bassir la jonjo wonit mag ñinga xamne ñoo jégué won serign bi lool ta taxo won ak mom kenn ku ci ne mo fexé ba am lum jël ci yow lolé nak ak lam xamal bopam ak lam deggal bopam ci serign bi lepp mo bolé ko teunku ko ci ab téré téré bobu kon serign Issa ci lay ñëwaat ak ñun diir fukki fan ak ñaar muy fukki guddi ak ñaar bis bu set dana ci ñëw ak ñun ab dars ci digënta timis ak gé ñan suñ borom subhanahu wa ta'ala rek ci barke serigne bi mu dolli ko sam te musal ko te degeural ko te katnal ko ba yeneem ci liggeyal Cheikhul Khadim mu matelako te lepp deppok beggug serigne bi mu laq ci ngeureumam te ñand ko ak mom kon tay lañu ubbi jotaay bi insha Allah ci digulul serigne khadim lo mi nga xamne mo fi wootu cheikh mahmoud el bassir ci liggey bi jite ko insha Allah kon tay la liggey bi tambali min demé ba guddik al khafa ga delsi ba ja aljuma ja gaaw ba dimanche ba te guddik kon muy guddik altenega kon ci la liggey bi di mat insha Allah kon ñu kon ñu jox kon serigne Issa rek insha Allah mu and ak ñun nim ko baxo defé ñu ñaan ci barke Cheikhul Khadim mu tambalé ko ci bismillahir rahmanir rahim agalé ko ci alhamdulillahi rabbil alamin te lepp nak doon jariñ ñeel mbolem bokk julit yépp ndax serigne mom leppam jariñ la wa salaamu alaykum wa rahmatullahi wa barakatuh.